0: 416-725-2551-416-725-2551-416-725-2551-416-725-2551-416-725-2551-416-725-2551-416-725-2551-416-725-2551-416-725-2551-416-725-2551-416-725-2551-416-725-2551-416-725-2551-416-725-2551-416-725-2551-416-725-2551-416-725-2551-416-725-2551-416-725-2551-416-725-2551-416-725-2551-416-725-2551-416-725-2551-416-725-2551-416-725-2551-416-725-2551-416-725-2551-416-725-2551-416-725-2551-416-725-2551-416-725-2551-416-725-2551-416-725-2551-416-725-2551-416-725-2551-416-725-2551-416-725-2551-416-725-2551-416-725-2551-416-725-2551-416-725-2551-416-725-2551-416-725-2551-416-725-2551-416-725-2551-416-725-2551-416-725-2551-416-725-2551-416-725-2551-416-725-2551-416-725-2551-416-725-2551-416-725-2551-416-725-2551- கனடா பேஸ் ஸ்டடி விசா, எக்ஸ்பிரஸ் என்ட்ரி, கனேடியன் எக்ஸ்பிரஸ் என்ட்ரி, ஸ்பவுசல் ஃபைல், பேரண்ட்ஸ் பிஆர், சூப்பர் விசா, நேனி, வர்க் பர்மிட், ஃபார்மர், இன்வெஸ்டர் யா செல்ஃப் எம்ப்ளாய்டு தி ஃபைல், கல் கீ, இமிகிரேஷன் தி ஹர் ப்ராப்ளம் தா சொல்யூஷன் லைன் லை, கம்யூனிட்டி தே ஜானே பெஹச்சானே அதே தஜர்பேகார் இமிகிரேஷன் கன்சல்டன்ட் கேரி விர்க் நு மிலோ.
1: கோயி கேஸ் ரிஃப்யூஸ் ஹோ கயா யா அப்பீல் தே சலா கயா ஹோவே இமிகிரேஷன் தா கோயி வி மஸ்லா, ஹமேஷா யாத் ரக்கோ இக்கோ ஹி நா அதே இக்கோ ஹி தா. CIC Immigration. ஹுனே ஹி கால் கரோ 456-6161.
2: Team Sidhu leke aaye ne Niagara Falls shehar de vich nave traditional townhouses with double car garage, four car parking, the builder de vallo free finished basement, extra rental income delay, price 5,25,000. Ehe traditional two story towns ek prime Niagara Falls location de taiyar ho rahe ne. Clifton Hill the actual Niagara Falls ton takriban 5 km dur. Closing spring 2027 2027 de vich. Ehe traditional two story towns 1750 square foot to leke 1800 square foot tak taiyar ho rahe ne. 3 to 5 bedrooms, 3.5 to 4.5 bathrooms, free finished basement from the builder, double car garage, total 4 gaddiyan di parking hai. Free 5 appliance package, free AC, free assignment clause, free upgraded quartz countertops, zero development charges. Price 5,25,000. Extended deposit hai, total 60,000 deposit kishtan de vich pay karna hai. Aaj hi team Sidhu nu call karo 416-302-0016. 416-302-0016. 416-302-0016. Team Sidhu.
3: ਡਰਾਈਵਰੀ ਸੂਟ ਕਰਦੀਆਂ ਜੱਟਾਂ ਨੂੰ
4: ਅੱਜ ਜਣੇ ਖਣੇ ਦੇ ਵਾਸੀ ਗੱਲ ਨਹੀਂ ਹੈ।